0: நான் என்ன பண்ணி சேட்டிங் பண்ணிக்கலாம்ல. சரி
1: சேட்டிங் பண்ணிக்கலாம். This is Andy, as we show you out. Today, as we show you out.